அம்பனி தலம்மா, நீயே அம்பனி தலம்மா, தாம் யாக்கே நாசராக்கம் சலமா.